பெண்மன்கி யகத்தக்கெட் வே கின்ற யுவக்கர் பங் பிரச்சா யகி கரி கிவும் எம் யாக ஹாய் ஸ்கியர்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பிளேட் HSRP இவ பியங் கிவும் கிவும் பியங் யகி கொட் கிஸ்லா வாக்கி வீட்டு ஒன் கிஜெட் காம் கிவ பெண்கன் யக் ஆன் யக்கனிக கன்றே டபன்மன் ஹக சுரக் பா நேஷனல் ஹைவே சோசோ இ ஹஜன் கஷ்னங் லோம் சாக்லோர் மைரங் ஈஸ்டர்ன் வெஸ்ட் கசேல் டிஸ்ட்ரிக் ஹைனி கின்றே போன் கி கரி கந்தோப் யா கஸ்குதி யகி ஸ்குதி டச்சம் எம் கி யாக்கி நம்பர் பிளேட் இவத்தோ கம்ஜோலே கி கொட் கிஸ்லா கிவ பியங் கிசாலன்சர் கிவ டப்பன் கல்லா வாக்கி நோங் யா கிவ கிளம் எம் யக ஹெல்மெட் ககன்ஹுன் யோங்கன் நீ கச்சனா டயோ கி உக்சோ யகி கத்து கண்ணி தலி கி கரி கட்வா யகி வீத்தவன் டடன் குன்னா யகி நே டா ஒப்பன் கன் கி யகி ஆன் வாக்கி கண்டோன் யோங் இலாய் இவன் க நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி NPP மவுத்ஹாட் ராஷன் பிளாக் டப்பன்மன் கி யகி யல்லாங் பெட்பா ஹக் சுனோங் நோங் ஷிலாங் ஈஸ்டர்ன் வெஸ்ட் Khasel's district Kamchiwantao yong ka yalap election evanta ka election chiteng samoy yong ka lok sabha parliamentary constituency ko raw one ya kani ke yalang dapan man wo yo ikar chan evanta ukortong ka party Dr. DRL Nonglai ha ko ye klam ha ka yalang upreston ten song do ngu wa bon ki pur ki bru de ro ki ya Dr. DRL Nonglai kam unong yalam u emburam wo ye usngau tho ye e we em kam yong ki pe ba ஹே ஏ கிளம் ஹாகனிகஸ்ங்கி டாக்டர் டி ஆர் எல் நோங்லை டக்கர்பாட் ஊ எகி பெட்பா ஓ ஏ ரப் வே கிர்சான் வே டோங் உலே வக தாங் குவ ஹக்மட் டோ யோங் ஊ ஹே ஓ யோ எலெக்ஷன் சிதைன் சமாய் தோ கிரே நெபன் தா இபா இமியட் வே ரோ இப்பார் யோங் பெட்பா